0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடொப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
1: இன் அசோசியேஷன் வித்
2: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் பிகர். Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.

0: Joy Alukas brings you the joy of summer.
1: Ade ee summer season in jewelry purchase nulla 8 mega deals idai theerkunu diamond jewelry purchase team will nedam free cash vouchers 3.99% onwards assured lowest making charges old gold exchange ஆப் வெறும் 0% deduction rate இல் இனி நீங்கள் நாடிலேக்கி போகான் பிளான் செய்யணும் நீங்களோட ஜுவல்லரி பர்ச்சேசஸ் கூடுதல் லாபகரமாக்கு வித் அப் டு 15% சேவிங்ஸ் ஆன் இம்போர்ட் டியூட்டி ஃப்ரம் ஜோய் ஆலுகாஸ் இன் தி ஜிசிசி ஈ ஆஃபர்கள் ஆகஸ்ட் 8 வரை மாத்திரம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஜோய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃப നമസ്കാരം. ഞാൻ നിങ്ങളുടെ സ്വന്തം മിനിയ.
2: യു ആർ ലിസണിംഗ് ടു
1: റേഡിയോ സുനോ 91.7 FM. കേട്ട് കേട്ട് കൂട്ടുകൂടാ.
2: യു ആർ ലിസണിംഗ് ടു മോർണിംഗ് സവാരി. മോർണിംഗ് സവാരി
0: ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ 91.7 FM. You are listening.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
1: In association with
2: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop.

0: 91.7 FM.
1: Qatar's favorite radio station.
0: Chennai Beats.
2: Tamil Head of the Hour.
3: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: சுனோ 91.7 FM.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Suno 91.7 FM.